0: அச்சா பப்பலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்

0: மேலும்
1: ஏ ஆதிய சக்தி நல வீர கங்கம்மா பன்னெண்டு சேத்துல பாகிரு தூராலு பன்னெண்டேன்ல பாலகுமார் தாயனு.